கடக்காத்த கேல சொதக்காமு தகடாத்த மண்ட பீ காம்பு தகடாத்த மண்ட பீ காம்பு வகசியும் ஓ ஹத்தில் மூட்டு தகடாத்த பௌ முக்கவட்டு.